0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் ചെയ്യാം. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மட்டும்
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality. commercial banks 5 million riyals dream dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபோஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாது எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores. Where the world comes to shop. Just feel.

0: on 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now, available on Uridu TV channel number 911.
1: நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு
3: ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் 917 ஈவினிங்.
1: பவர் அப் யோர் ஈவினிங்ஸ் வித் 917 ஈவினிங்ஸ். ஞாயிறு முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல்
4: Joy Alukas 917 Evenings
5: presented by Joy Alukas, world's favorite jeweler.
6: Powered by
7: Khattarine Arabic Mandiyude best destination Zamzam Mandi. Mandi, Madbi, Madfood, Madgood thudangi authentic Arabic cuisine de ruchi ariyam. Call 4001707
5: and
8: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.
9: Hi, I'm Kamal.
10: You're listening to Radio Suno.
9: Radio Suno. Get it.